பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் வாதராயணம் சூத்ரபாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனா புனா. ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விவாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தே நம. ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தே நம. ஸ்ரீ ஓம் குருகுல். இஸ் ஆசிரம் கே பவித் பிராங்கண் மே ஆஜ் ஹம் சப் இஸ் ஓம்கார் ஸ்வரூப் திவ்ய தஸ்ய ஓத்ப்ரோத் பரம்பிதா பரமேஸ்வர் கி ஆபாசே சமாயா ஹுவா சந்தோம் ஓர் ரிஷியோம் கி சாதனா சே திவ்ய ஜோத் சே பிரகாசித் ஹோத்தே ஹுயே இஸ் ஓம் ஆசிரம் கே தித்திய வார்ஷிக் உத்ஸவ் பர் உபஸ்தித் மஞ்ச் கே ஊபர் ஹமாரே ஸ்ரீ பஞ்சாயத்தி மஹாநிர்வாணி அக்காடே கே பிராத்தஸ்மரணிய ஸ்ரீ ஸ்ரீ 1008 ஸ்ரீ சிவஸ்வரூபானந்த் ஜி மகாராஜ் ஓர் இசி ஓம் ஆசிரம் கே பூஜ்ய குருதேவ் மகாமண்டலேஸ்வர் விஷ்ணு குரு மேசன்ஜி கே சிஷ்ய மகாமண்டலேஸ்வர் ஜானபுரிஜி ஜானபுரிஜி ஜானேஸ்வர் புரிஜி ஓர் பூஜ்ய குருதேவ் மேசன்ஜி கே ஹி சிஷ்ய மகாமண்டலேஸ்வர் ஸ்ரீ ஃபூல்புரிஜி ஓர் உன்னி கே சிஷ்ய ராஜேந்திரபுரிஜி ஓர் யா பர் மஞ்ச் பர் உபஸ்தித் சமஸ்த் அதிதி ஆசிரம் கே ஆத்மீயதா சே ஜுடி ஹுயி சபி. ஓர் ஆஜ் இஸ் ஆசிரம் கி ஓம் ஆசிரம் கி மந்திர கி பிராண பிரதிஷ்டா தித்திய உத்ஸவ் கே வார்ஷிக் உத்ஸவ் பர் உபஸ்தித் சமஸ்த் பச்சோ பியாரே பச்சியோ தியான் தேனா ஏக் ஹமாரா மந்திர ஹை ஆப் வித்யார்த்தி ஹை ஓர் இஸ் ஆசிரம் சே யதா நாம் ததா குண ஜெஸா நாம் ஹை வேசா யஹா பர் குண சன்ஸ்கிருதி பாரத் கி ஜோ ஹை உஸ்ஸே ஓத்ப்ரோத் யஹா பர் கரா ஜாதா ஹை. ந குரோர் அதிகம் தத்துவம் ந குரோர் அதிகம் தப தத்துவ ஜானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஆப் வித்யார்த்தி ஹை வித்யார்த்தியோ கா சப்ஸே ஜீவன் கே அந்தர் சப்ஸே படா ஈஸ்வரி ஹை வோ வித்யா ஹை. வித்யார்த்தியோ கி சப்ஸே படி யதி கோய் ஈஸ்வரி ஹை வோ வித்யா ஹி ஹை. ஓர் வித்யா கோ பச்சோ தியான் தேனா பாத் கோ ஆப் கேட் கி தரப் ஆப் தியான் நீ தே
जिनको बाहर जाना तो जाइए, बच्चों का ध्यान बार बार उधर जा रहा है। बच्चे आपके जीवन के सबसे बड़ा ऐश्वर्य विद्या है, और विद्या जो है ना, अब अपनी मारवाड़ी भाषा में थोड़ी बात कर लेता हूं आपसे, कि हम किसी से यदि कुछ अर्जित करना चाहते हैं, प्राप्त करना चाहते हैं, पाना चाहते हैं, तो वहां अपन पुत्र बनकर के, शिष्य बनकर के, पूर्ण शनागत धारण करके हम अर्जित कर सकते हैं। बाकी कोई व्यक्ति अपने अहंकार से, अभिमान से या घमंड से कोई किसी से कुछ नहीं अर्जित कर सकता है।